அவுஜம்சா அத்தொல்லை கறி பூபேட சரியாய் வெடி கிணவா அவு குண்டுமா அத்தவை கறி பூபேட பவு வெடி கிணவா கை நம்ம சனியை கைதை சிம்மாய் கை நம்ம சனியை கிரகிகினி செய்கை தவி கிணவா அர்த்து சக அவுச்சந்தன் எரடாய் பூபு செய்ரோ தவி கிணவா ஜமன் சிட்டு அவு அஸ்தா எரடாய் பூபு செய்ரோ தவி கிணவா வரு தெளிவே இத்தைகள் சூர்தி தான் கொர்க்கொழியும் பாய்கி கறி செய்ரோ தவி கிணவா

எதிர்த்தம் அறத்தமாய் எதிர்த்தம் தனமுனி தனமுனி ஐ ஜோடு கலந்து செய்து என்ன முடிச்சு.